0: என்னப்பா மேக்க குலாக்
1: ஓசையா தேரா ட்ரிப்பிட்
2: சியாதா ஹாட் அண்ட் ஸ்பைசி வித் சுது கொச்சி
0: ஹவஸ் பஹவன் கங் சுது கொச்சி ஓயா தேக்க